சில தங்கத்தான மீன் கண்ணுது அரானு நின்னாரோகே நிக்கிற பஸ் சினிமா கேனக்கும் கஞ்சன கொய்யா காய்ந்து காய்ந்த பெத்தர் சினிமாங்க கம்மியாக இருந்தோம் கந்தி தரான் குனை காத்தமே அறுவன பெண் தூங்க உராய்க்கு மேரிய தாந்தன சிலன் கொஞ்சம் பெறாயோ சினா திமுத்துவன் கரா கூரையில் இன்னும் தே தமிழ் அறுவன் மைத்திரு திருவாயோ கே தி பான் தாய மைத்திரு திருவாயோ